0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Traffic update nokumbo from Almohaizina 4 to Algesais Industrial 5 on E311 Sheikh Mohammed bin Zayed Road. Heavy traffic karana report cheyidirikkunnathu from Al Tawar to Algesais. Aa bhagathum heavy traffic thaneyanu report cheyidirikkunnathu on D78 Abubakar Al Siddiqui Street in Al Khabaisi. Aa bhagathe heavy traffic report cheyidirikkunnu.
3: You are listening to Malayalita with Sheba. Traffic update.
1: Brought to you by ABC Cargo and Courier. നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ സുരക്ഷിതമായി ലോകത്തെവിടേക്കും എത്തിക്കൂ കൂടുതൽ എളുപ്പത്തിൽ. ABC Cargo and Courier, number one in GCC. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to That Home with Asif.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്
1: ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ரபு ர

0: மார்னிங் 6 to 7 AM வேக் அப் கால் வித் ஜெயா, only on Home 92.2 FM.
1: வேக் அப் கால் வித் ஜெயா, brought to you by Green Farm Superfoods. ருச்சியுடைய இரகசியம் இனி உங்களுக்கும் சொந்தம்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.
1: I got a story about two brothers. Oh yeah.